0: 那现在我们从南村某天年朋友里参加我们谈里参去贴着安产来我给估计出给金额顿顿过汤出给送完年初初出给尼古来我安安汤出给尼给出顿顿接客人就接里参加许关皮有个许无言可能我们南村新出不得意那里参加吃这许别给三月出来的大南北新上新路里西北送学第一那么天云我南村春春基地遇见里参加许南天气新年初不去迁移那么从年不去许无言
1: 前了这是我们的蓝树天气声音冲不空的音的这是不被作用不看上会被他听了一些声不提拒绝音的朋友写字冲开些同门总但那大象各冲村嗯他那些社会冲村南图修预备给看清仓气能修听给他嗯会被把当拉他而我只希望蓝的嘴边能没用他有的个修预备攀冰气听给了嗯想起送些的朋友音提醒音的来若听给了音的朋友音素那些
0: 你干的屁！喏，
1: 那我们听我这里在南池镇许别送些第一呢，此时三竹兰的大南北乡长来写的第一，河南村声音出不出音的狂许别贴着安产谈谈的军晨晨基地，口音开的五级，遇见李三南秀秋月。老人三不看不上。
2: 你咋这才？我来一个啦，看不上个啦，晓不得嘞？
1: 晓不得嘞？三龙还是秀云呢？
2: 哦，这边米兰我都是个月个啦。
1: 三龙竹兰西巴肯定卷吧。
2: 朋友，西子山的丁家从十乡下岗同志那个朋友去了。
1: 嗯，那是了。嗯，那是南池镇许别乡长啦，许别送些的，去让给送朋友呢。
2: 哦，大托马的呀，大。啊，你朋友来的上不得拒绝。啊，你朋友西子山的丁家从十乡下岗同志的妈妈啦，他，嗯，俺那做大玉米林家的，俺那边的冰淇淋，冰淇淋用户便宜，俺的呢，他啥有便宜呢？俺。
1: 嗯，
2: 你那的，你嗯做这边的冰激用了便宜，你可能做不得。嗯，刚中路还做不做不得准的，做这边你嗯先做用了便宜，你可能做忙了，可能工资等稍微冷不冷，这些面对的学个应该了。那是了。老，俺那样子的，没事了，这个，俺那屋里人家的，俺那家老人家，长毛了便宜，你可能做。
3: 那是了。那是，今天是到了，下班肯定有呢。嗯，他有都有在跑马圈去，那么费劲。那是。那么，今天呢，工作上面，老个先到，嗯，家在苏南这些了，但，因为老个八三岁了，超过年纪了呢，是的，老个先到用提醒给他们。
1: 嗯，现在可以给，嗯，吃的强大了，这边现在可以给农村生产用的，对面，你工资多起来呢，这边，对面，你这可以给农村生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生产生
3: ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི
1: ছাসারো শুয়ে তোমো বন্ধ লাদা গেলা তো তুমি লাদা গেলা ইপু জিমে নাম দিলে পোনে কোনা তেমে তামে আমি তালো ইয়ং দেশি মিছি চুচু ইং গেলা
0: নেসে না
1: এ তোমো বন্ধ মেরা যাও নি মে ছাসা ইয়ং দেশি মিছি চুচু তা শিগা তেরো শুয়ে চা তাং গে তো সোলো সাওয়া দি লাদা পোচুন ছরিন লাদা চুচু পোচুন দা লাদা নিন্দু দু শুয়ে কম্বো তো জেলা পোনে কোনা নি দা তো সম তো দা চাওলাম দি ইয়ং দেশি মিছি চুচু তা দে সোগে তুমি সি লাসারো শুয়ে ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

0: ཁྱི ཕྱད མ ཁྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕྱི ཕ 那把地人啦，那把地人啦，那忘记啦，那，嗯，只能到啦，那把上地人啦，那，路上啦，那，除非先找用的，就就种的啦，那类似你们听到啦，嗯，邻居管不到的啦，还有几边的空了就能给，哎，过路啦，那不建议给啦，打空了啦，啥类的送给啦，但别人啦，咱们就就就用，恁就是建议啦。
1: 嗯，那是啦。那是，
0: 这是的，嗯，他们只能种的啦，空了给，他看过了别来送给。
1: 嗯，那是了。那是，
0: 莫拉那有位托布到我这里来哒，诶，他的成都来哒，今朝用过了布件，电视过去来哒，什么到我这里来哒，诶，白南到我这里来哒，还有几笔我这里来哒，差不多了布件给啦。那是了。
1: 那是给了他，别人给他就下个嘛，一路的当给的孙子给了，那是，多久一代给了他的那个的当给孙子的，让给他忙给的钱是，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上的，根本上
0: ཁྱི ཕྱད མི ཁྱི
1: ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི
0: que te de la sani, de su pasangue, tu chamba, ngati, que en chilo, bla, de vera. pechi ki jumla yin bi yula
1: ah le sagur si
0: la
1: sagur si si su sani si na
0: sagur si chi mi la
1: oh le ke chi jumla su jo sagur si na su respasa te ne
0: la le se nam ji si la un de nga ju le chen le ya tu gu tan tan ne si ni ta wa ji sen ge yu zha
1: oh ya ta wa ji si ni ge ta te ni lu ji ke de te lu ji Kāpa tāngi tāngi rājīn tuyō nūm jīnā tāyī shī jīn tū mā shī lūngdī rīla chū chū sā tī kēntu wē rā.
0: Lē sā ngā rāng tū lē sā ngī tō kiong mīmbā chā shā nē lē sū sū nī mā khā sē chā yu mē tā tī chā jē nī gā mī tū rā kī rāng gā tū rū shī jī shā nā shā.
1: Ngā tā lūngdī tā nyēn tī tī mē tā mī rūng tā jī yī lā tā nyēn tī ngī nā lā yī tā ā chā tī jī jī lā gā rē sā pā sā lā tī Ya, yuze torus la jik tu shano, di kati che shu yin la.
0: Nese.
1: O, di tinte di, ke tinte la tu che na, di ngandu nye ya panye. Di kun di, nga shi yakba yakba, yinwe mindu shu yin la.
0: Nese, no, tu che.
1: O, tu che la.
0: Shu den jia guo.
1: O, shu den jia guo la.
0: No. No, se nam tso li se nan chi ji xu be bian zhi xi la ne da nan be a ro kan bo qi be sun xie di kuo long nan chun xin gen chu bu xi ge zi la zi ne yin be nan mo gen zhe la tan ding gen ne yin be bian chu ge la tan nan xin lu ge zi ne yin be sun nam zhi xi la jin ne xie ba yu jie ji gun nan su mu tu yu an chun chen chen ji di yu jie li se nan xu nan ken ki xin gen chu bu chen ming le zhong ai yi sheng xu ni kuo ne yin na xiao qia xin xin chui du mu be ye guo ge qiu an zu xin zhou mang cuo gai zui bian le zui sun zi wei cha zhou yong le xiao bei cen zhen ye xu lin ge xiao wu di li sun na xie kuo ne cen zhen nan ba tuo jian nan xu ju ta di ne mu tu an nan chu xin gen chu bu chen ming le xia le o lu xu ni kuo ne yin na yang pu ni li cen ki zuo yong lin ge kan san ti ren kui bei ri si pu bei yang pu ni li cen ti gu jie yin na 习子重启，司马重组南土，新闻三千给千里南行预备，宋琼拉谈谈南行，习子重启这些给在土千里南行预备，这些了，今天四国西北南土千里南行预备，你们吃了接了呀？先去送些的票子，南不林给绿地森给他，三顿春竹原呗，这些面对西国严肃那些，南从天土一呢，别人这些了，你到南北，阿荣看不西北送些的这些南土。